0: சச்சா பபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வராத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சைபால்